0: ஐசிஜா குனிச்சினோ கிச்சு பாட்டா கிச்சுகே கொஸ்டன் நிச்சுகே நியானி யானமஜ அச்சா பாஸ்டு ப்ரி
1: இங்க லவ போட்ர கவுஸ் லாக்வானா பானா தேரே ஓ
0: கிதி
1: நோ மேதே நோ நியூ நோ கால்லி அம்மேசா லே பாஸ்டா பில் பில் நோ காபோசோன் பாஸ்டா பில் ப்ரோதிச் ஓ லாக்வானா குரே ஜெப் கோயே ஜி
0: லேகி வான்
1: நோ நெங்கே ஞானி
0: நியேஸ் ஓ கிதி தே நோ சலகரா ரே அரகாஸ் மாந்தி நோ நோ பாஸ்டு ப்ரி கேசு
2: நீ தேவே நோ மா
1: ஏ அதே நோ மா நோ